சத்தல லகு இன்ஸ்ட்ருமெண்டல் நெத்தடி சோடர் சோடர் பண்ணங்கார் காமி சாஜிகான் கொமெண்டரிங் பர்ஜுடுல் இந்தியா பர்ஹாசில் மலையாள சைகான் பர்த்தமுவான் மந்திரி இண்டஸ்ட்ரி பிரிக்ஸ் க சப்போலு டி ஜெய்ப்பூர் இக்குத்லா கொமெண்டார் பர்த்தமுவான் மந்திரி இண்டஸ்ட்ரி பிரிக்ஸ் க சப்போலு பர்ஹாசில் திசலா சைகான் படா ஹரி காமிஸ் ஜி ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் டி பாவா க பிரசெடினான் பிரிக்ஸ் இண்டியா தாஹூன் டுவரிபு டுவப்ளுவானாம் பிரத்தமுவான் தர்சபுத் மம் பிரத்தமுகான் பரா மந்திரி இந்துஸ்திரி டான் பரவக்கிலான் பரவக்கிலான் சீனியர் டாரி நகர நகர அங்கோத்தா பிரிக்ஸ் உந்தோக் மங் கொல்மினாசி கத்ரலிபாத்தான் திங்காத் மந்திரி டிபாவா கமித்ரான் பிரிக்ஸ் தந்தாங் தந்தாங் ரெவல்யூசி இந்துஸ்திரி பாரு அத்தாவோ பிரிக்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆன் நியூ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் திசலங்கரகான் டங்கான் தேமா பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ் இன்னோவேஷன் கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அத்தாவோ மம் பாங்குன் உந்தோக் க தாங்குஹான் இன்னோஃபாசி கர்ஜா சமாடான் க பர்லாஞ்சத்தான் க பர்லாஞ்சுதான் பிரதமுவான் தர்சபுத் மம்பரிகான் பிளாட்ஃபார்ம் பாகி நகர நகர் அங்கோதா உந்தோக் பர் முஷாவரா மங்கனை பங்குவாத்தான் கம் மாம்புவான் மாம்புவான் இந்துஸ்திரி மமான் ஃபாத்கான் டிரான்ஸ்ஃபார்மாசி டெக்னாலஜி டான் மஞ்சிப்தாக்கான் பலுவங் பலுவங் எங்களை பிபசார் உந்தோக் திண்டாக்கான் கோலாபோராத்திவ் டலாம் பிடாத்துனே தி பிரதமுவான் தர்சபுத் ஸ்ரீ பியூஷ் கோயல் மந்திரி படகங்கான் டான் இந்துஸ்திரி உன்னி இந்தியா மணியம்புத் பரா டெலிகாசி டிஜேபூர் மங்கம்பார்கானியா சபகை கோத்தா யங் மமா டுகான் பர் அபாத் அபாத் கஹாலியான் கராஜினான் டங்கான் ஆஸ்பிராசி ஆஸ்பிராசி எக்கனாமி இண்டஸ்ட்ரி மோடர்ன் சசரா முலுஸ் மந்திரி படாங்கான் டான் இண்டஸ்ட்ரி மனகான்கான் பவா டாலாம் லாங்ஸ் லான்ஸ்கேப் யங் பர்கம்பாங் டங்கான் பசாத் கிதா பர்லு மங்குபா ஆஸ்பிராசி ஆஸ்பிராசி மஞ்சடி நோஃபாசி டன் கர்தா சமா யங் பிராக்டிஸ் பலியாவ் மனகாஸ்கான் பவா நகர நகர பிரிக்ஸ் ஹாரூஸ் மமான் ஃபாத்கான் கக்குவாத்தான் கக்குவாத்தான் கொம்பளந்தேர் மரேகா உந்தோங் மம்பாங்குன் இந்துஸ்திரி இந்துஸ்திரி யங் தாங்கு டான் மணிருத்தி பாபா பாட்னீர் தலா பர்கம்பாங் மஞ்சாடி மா கனிஸ்மே ஒத்தாமா உந்து கொலபராசி இனி மந்திரி நகரா பிரடங்கானின் தான் இந்துஸ்திரி ஸ்ரீ ஜித்தின் பிரசாதா மனகாஸ்கான் கம்பாலி கொமித்மேன் இண்டியா உந்துக் மண்டோரங் கமித்ரான் கமித்ரான் இந்துஸ்திரி யங் லப்பி குவா டின் அந்தாரா நகர நகரா அங்கோதா பிரிக்ஸ் டான் மனிருத்தி பரான் கர்தா சாமா இன்னோஃபாசி டான் க பிரச்சாயன் பர்சாமா டலாம் மம்பாங்குன் மாசடப்பான் இந்துஸ்திரி யங் தாங்கு டான் இன்க்ளூசிவ் மந்திரி படாங்கன் டான் இந்துஸ்திரி மங்கனாங் பாவா பர்தலான் பிரிக்ஸ் திமுலை டங்கான் காத்தே பிரடானான் பிரதானாதி யாக் தரன்புக் ரஷ்யா படத்தாஹூன் டுவரிபு சமிலான் பலியாவ் மங்கா பிரஷியாசி கம் எம்பினான் பிராசில் சலாமா க பிரசிடனான்யா படத்தாஹூன் டுவரிபு டுவப்ளு லிமா டான் மனகாஸ்கான் கம்பாலி பாபா பாரத் கபர் கொமித்மென்துக் மன்ருஸ்கான் வரிசன் இனி மமுலை வரிசானினி மலுலாய் பண்டகாத்தான் யாங் பர்த்தஹா ப்ரோஆக்டிவ் டான் பிராக்மெத்திஸ் பலியோ மஞ்சாத்தாத் பாபா க பிரசிடனான் இந்தியா பருபாயா மம்பரிகான் க சினாம்பாங்குனான் மோகன்மாவ் க சினாம்புங்கான் சாம்பில் மண்டோரோங் க பிரச்சாயன் யாங் லபி பசாரதி அந்தரா துனியா உசாஹா இன்வெஸ்டோர் டான் இன்னோஃபாத்தோர் சர்த்தா மமாஜுகான் கர்தா சமா பிராக்டிஸ் யாங் மங்கா சில்கான் ஹாசில் ஹாசில் நியாத்தா பாகி சமூ அங்கோதா பிரிக்ஸ் மந்திரி பிரடங்கான் டான் இந்துஸ்திரி மங் இன்ஃபர்மாசிகான் க படா பாரா பசர்த்தா மங்கனை க மாஜுவான் சிக்னிஃபிகான் யங் தி சாப்பாய் டி பாவா க பிரசிடினான் பிரிக்ஸ் இந்தியா மன்லுலாய் பாட்னீர் பலியாவ் ஜுகா மனிருத்தி ஹாசில் ஹாசில் டான் முஷாவரா முஷாவரா எக்ஸ்டென்சிவ் யங் திரா குகான் ஒலே கிளம்போக் பனாசியாத் டான் கிளம்போக் கிளம்போக் கர்ஜா சாமா கிளம்போக் கிளம்போக் கர்ஜா தமாத்திக் டிஎம்பாத் பிடாங் பிரியோடாஸ் யங் தி இடென்டிஃபிகாசி ஒலே இண்டியா யங் பர்து ஜுவான் உந்தோக் மம்பாங்குன் மகானிஸ்ம மகானிஸ்ம